ஆனால் அவர்கள் இப்பொழுதும் தற்கும் சஞ்சாரம் சொல்கிறார்கள். Yeah.

0: அனைவரை காப்பாடினேன். மனுஷனாக மதிச்சிருப்பதற்காக குமார் சாகரமாக உத்கிருஷ்டப்படி கோஷி
1: ಸಹಮತಿ